0: பாலிவுட் ஹிட்ஸ்.
1: ஆதிகாலம் பாடியது உதித் நாராயண், ஸ்ரேயா கோஷால் என்பவர் சேர்ந்த சித்திரம் தேவதாஸ். கானரஜன நுஸ்ரத் பதர், சங்கீதம் இஸ்மயில் தர்பார்.